அதையே சர சர கரே கர புழுகே சொல்லியிருக்கேன் அதை சமன்னி மன்னரை.